0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் DTH 24 மணி நேரமும் இடைவிடாது ஒலிபரப்பு. எந்நேரமும் இந்திய இசை. இப்பொழுது RS ஜெயலட்சுமி அவர்களின் வீணை இசை கேட்கலாம். முதலில் பட்டி விடுவராது, மஞ்சரி ராகம் ஆதிதாளம், தியாகராஜர் கீர்த்தனை.
2: On Ragam 24/7 DTH, we now bring you a Veena recital by R.S. Jayalakshmi. She begins with Patti Viduvaradu in Rag Manjari set to Aditaal, a composition by Thyagarajar.

0: அடுத்து மரிவேரே ஆனந்த பைரவி ராகம் மிஸ்டர் சாப்புத்தாளம் ஷாமா சாஸ்திரியின் கீர்த்தனை.
1: You can now listen to Mari Vere in Rag Ananda Bhairavi set to Mr. Chaputal, a composition by Syama Sastri.

0: அடுத்து நீ பாட நீ கான ராகம் சாரங்கா கண்டச்சாப்பு தாளம் தியாகராஜர் கீர்த்தனை.
1: ஆர் எஸ் ஜெயலட்சுமி நவ் பிரசன்ஸ் நீ வாட நீ கான இன் ராக் சாரங்கா செட் டு கண்டச்சாப்புத்தாள் எ காம்போசிஷன் பை தியாகராஜர்.

0: அடுத்து சீதம்ம மாயம்ம, வசந்த ராகத்தில் அமைந்த தியாகராஜர் கீர்த்தனை ரூபகதாளம்.
1: You can now listen to சீதம்ம மாயம்ம in Rag Vasanta set to Rupakam Taal, a composition by Thyagarajar.

0: ராகம் டிடிஹெச்சில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆர் எஸ் ஜெயலட்சுமி அவர்களின் வீணை இசை. திருவிடை மருதூர் எஸ் சங்கரன் அவர்கள் மிருதங்கம், எர்ணாகுளம் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் கட்டம். அடுத்து கலிக்கியுண்டே, கீரவாணி ராகத்தில் அமைந்த தியாகராஜர் கீர்த்தனை ஆதிதாளம்.
1: This is Ragam 24/7 TTH Anytime Indian Music. You are listening to a Veena recital by R.S. Jayalakshmi. She is accompanied on the Mridangam by Thiruvidai Marudur S. Shankaran and on the Ghatam by Ernakulam S. Ramakrishnan. She continues her Veena recital with Kalikiunte in Rag Keeravani set to Aditaal, a composition by Thyagarajar.

0: நிகழ்ச்சியின் நிறைவாக அருணகிரிநாதர் அருளிய திருப்புகழ்.
1: ஆர் எஸ் ஜெயலட்சுமி கன்க்ளூட்ஸ் ஹர் வீணா ரிசைட்டல் வித் அன் அருணகிரிநாதர் திருப்புகழ்.

0: ராகம் டிடிஹெச்சில் நீங்கள் இதுவரை கேட்டது ஆர் எஸ் ஜெயலட்சுமி அவர்களின் வீண இசை. திருவிடைமருதூர் எஸ் சங்கரன் அவர்கள் மிருதங்கம், எர்ணாகுளம் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் கட்டம். இந்நிகழ்ச்சி சென்னை வானொலியின் படைப்பு. ராகம் டிடிஹெச் 24 மணி நேரமும் இடைவிடாத ஒலிபரப்பு. எந்நேரமும் இந்திய இசை உங்களுக்காக.
1: On Ragam 24/7 TTH, you are listening to a Veena recital by R. S. Jayalakshmi. She was accompanied on the Mridangam by Thiruvidai Marudur S. Shankaran and on the Gattam by Ernakulam S. Ramakrishnan. This program was contributed by All India Radio Chennai for Ragam 24/7 TTH. It's anytime Indian music.

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஎச். எந்நேரமும் இந்திய இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
2: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
1: இப்போது
3: நிகழ்ச்சியில் வி வெங்கட நாகராஜன் அவர்கள் பாடுவார். கும்பகோணம் எம் ஆர் கோபிநாத் அவர்கள் வயலின், என் எஸ் கல்யாணராமன் அவர்கள் மிருதங்கம், ஹெச் சிவராமகிருஷ்ணன் அவர்கள் கட்டம். நிகழ்ச்சியின் துவக்கமாக நின்னே கோரி தரங்கம்பாடி பஞ்சநாத ஐயர் இயற்றிய ஆகிரி ராக வர்ணம், கண்டஜாதி அட்டதாளம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்திய இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
1: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
0: இப்போது
2: வி வெங்கடநாகராஜன் அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். கும்பகோணம் எம் ஆர் கோபிநாத் அவர்கள் வயலின், என் எஸ் கல்யாணராமன் அவர்கள் மிருதங்கம், ஹெச் சிவராமகிருஷ்ணன் அவர்கள் கட்டம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஏமினி பொகடுதுரா, தியாகராஜர் கீர்த்தனை, ராகம் வீரவசந்தம், ஆதிதாளம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்தி இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
1: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
0: இப்போது
2: நிகழ்ச்சியில் வி வெங்கட நாகராஜன் அவர்கள் பாடுகிறார். கும்பகோணம் எம் ஆர் கோபிநாத் அவர்கள் வயலின், என் எஸ் கல்யாணராமன் அவர்கள் மிருதங்கம், ஹெச் சிவராமகிருஷ்ணன் அவர்கள் கட்டம்.
0: படைப்பு சென்னை வானொலி நிலையம், ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்தி இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
1: This program was contributed by All India Radio Chennai for Ragam 24/7 DTH. It's anytime Indian music.

கணபதி ஏகதன் தலம்போதர் கதசோ உலத்ர புன்றபால லோச்சன விசால திருச்சிருமாலவாரே சுரு பூஜித கீடதி அகண்ட தட்ட தீன கிருதக முதித மன பதரஜதா தக தக பிரஜொலித தேஜதா கிருதகதம் கிருதகிருங்கதா கிருங்கதா கிருங்கதா தா தக தக பிரஜொலித தேஜதா கிருதகதம் கிருதகிருங்கதா கிருங்கதா கிருங்கதா தா தக தக பிரஜொலித தேஜதா கிருதகதம் கிருதகிருங்க

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஎச் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பு. இனி ஐஸ்வர்யா வித்யா ரகுநாத் அவர்களின் பாட்டு. டி வி ராமானுஜாச்சார்லு அவர்கள் வயலின், மன்னார்குடி என் சுப்பிரமணியன் அவர்கள் மிருதங்கம்.
2: திஸ் இஸ் ராகம் 24/7 டிடிஎச் எனி டைம் இந்தியன் மியூசிக்.
1: லிசன் நவ் டு அ வோக்கல் ரிசைட்டல் பை ஸ்ரீமதி ஐஸ்வர்யா வித்யா ரகுநாத். ஷீ இஸ் அகாம்பனிட் பை ஸ்ரீ டி வி ராமானுஜாச்சார்லு ஆன் த வயலின் and Mannargudi Shri N. Subramanian on the Mridangam.

இனி சேஷாச்சல நாயகம் முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி வராளி ராகம் ரூபகதாளம். லிசன் நவ் டு சேஷாச்சல நாயகம் கம்போஸ்ட் பை முத்துசுவாமி தீட்சிதர் இன் ராக் வராளி செற்றுத்தாள் ரூபக்.

இனி எந்நேரமும் கோபாலகிருஷ்ண பாரதி பாடல் தேவகாந்தாரி ராகம் ஆதி தாளம். லிசன் நவ் டு எந்நேரமும் ரிட்டன் பை கோபாலகிருஷ்ண பாரதி, கம்போஸ்ட் இன் ராக் தேவகாந்தாரி, செட் டு ஆதிதாள்.

நீங்கள் இணைந்திருப்பது ராகம் டிடிஹெச். 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஐஸ்வர்யா வித்யா ரகுநாத் அவர்களின் பாட்டு. டி வி ராமானுஜா சார்லு அவர்கள் வயலின், மன்னார்குடி என் சுப்பிரமணியன் அவர்கள் மிருதங்கம். திஸ் இஸ் ராகம் 24/7 டிடிஹெச், எனி டைம் இந்தியன் மியூசிக். யூ ஆர் லிஸ்னிங் டு அ வோக்கல் ரிசைட்டல் பை ஸ்ரீமதி ஐஸ்வர்யா வித்யா ரகுநாத். ஷி இஸ் அகாம்பனிட் பை ஸ்ரீ டி வி ராமானுஜா சார்லு ஆன் த வயலின் அண்ட் மன்னார்குடி ஸ்ரீ என் சுப்பிரமணியன் ஆன் த மிருதாங்கம். இனி மனசு சுவாதீன தியாகராஜர் கீர்த்தனை, ராகம் சங்கராபரணம், மிஸ்ருச்சாப்பு தாளம். லிசன் நவ் டு மனசு சுவாதீன, கம்போஸ்ட் பை சென் தியாகராஜா, என் ராக் சங்கராபரணம், செட் டு மிஸ்ருச்சாப்பு தாள்.

நிகழ்ச்சியில் நிறைவாக சுருட்டி ராக ஜாவளி ரூபகத்தாளம் பட்னம் சுப்பிரமணிய ஐயர் இயற்றியது. த கான்சர்ட் கன்க்ளூட்ஸ் வித் பட்னம் சுப்பிரமணிய ஐயர்ஸ் ஜாவளி இன் ராக் சுருட்டி செட் டு தாழ் ரூபக்.

நேயர்கள் இதுவரை கேட்டது ஐஸ்வர்யா வித்யா ரகுநாத் அவர்களின் பாட்டு. டி வி ராமானுஜாச்சார்லு அவர்கள் வயலின், மன்னார்குடி என் சுப்பிரமணியன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சி ராகம் டிடிஎச் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பிற்காக ஆல் இண்டியா ரேடியோ திருச்சிராப்பள்ளி வழங்கியது. யூ ஆர் லிசனிங் டு அ வோக்கல் ரிசைட்டல் பை ஸ்ரீமதி ஐஸ்வர்யா வித்யா ரகுநாத். ஷி வாஸ் அகாம்பனிட் பை ஸ்ரீ டி வி ராமானுஜாச்சார்லு ஆன் த வயலின் அண்ட் மன்னார்குடி ஸ்ரீ என் சுப்பிரமணியன் ஆன் த மிருதங்கம். This program was contributed by All India Radio Tiruchirappalli for Ragam 24/7 DTH Anytime Indian Music.

சேவே ஸ்ரீகாந்தம், மோகன கல்யாணி ராகம், ஆதிதாளம். நெக்ஸ்ட் ஐட்டம் இஸ் சேவே ஸ்ரீகாந்தம் இன் மோகன கல்யாணி ராகா செட் டு ஆதிதாளா.